0: நல்ல சுக்குமா அம்மாவை போய் பிச்சனா வா அம்மாஞ்சி நான் பிஞ்சி தரும் பத்தலண்ணா பத்தல என்ன பீந்தில் ஐயா பிச்சனங்க எங்கே வாங்க இரு மறு மறுனா மஞ்சி மிங்குனோ அது அன்னைக்கு மறுச்சி தேக்காவுன இச்சாளவுனா பி நீர் லிட்டில் ரெட் வாரிங் ஹோட் நீர் டர்த்துஞ்சா தேங்கு யாருனா பிரிவா முப்பன டக்குல்
1: ngate tawat pangay pala madalo ka nana. Ayo, bilin niya.
2: Yo,

0: வந்து வரலோ 4 PM இவங்க மச்சிங்க பழமரியா கேமாங்க தவழையுண்ண கஜாமர் குழே தவழையுற ஒக்கிறேங்க.
1: Hey Humo, this is Jeffrey Changla Simran from Chindu Desert Band and you're listening to Yolngu Radio. You are Palya.
2: The Australian Average. The NT Average.